பாபா நான் செஞ்சுமா கோட் கோட் பண்ணா பொலிச்சக்குமா திருச்சன்னகமலா பாஸ் போது போத்தன்மார் நானுக்கு நாம் சந்திக்கலாம் தெரிய பண்ண ஸ்வத்தா பண்ணா வாயுகுரு ஜி கா கால்சா வாயுகுரு ஜி ஜி பண்ணா ஜோ போலே சோ நிஹால்